0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:36. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி, இது உங்களுக்காக. அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வருவதற்கு முன் காலதாமதத்திற்கு மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம்
1: மகிழ்ச்சி ஐயா, அருமை பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.

சிறப்பான ஒரு பாடல், அருமை அருமையான வரி. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று அழகாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. மயிலாடுதுறை செம்மனார் கோவில் என் குணசேகரன் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சந்தங்கள் 8270330491 என்று தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சந்தங்களை சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சார், என் பேர் ஜெயவள்ளி, நான் திருச்சியிலிருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். சிறப்பு, மகிழ்ச்சி, கேட்டு ரசிப்போம். ஏதோ செய்யுங்க பார்ப்போம், அழகாக கேட்போம்.
1: ஒரு ஏழு விதமான குரலில் உங்களுக்காக நான் செய்கிறேன்.
0: சிறப்பு.
1: முதலாவதாக, பிறந்த குழந்தை எப்படி கத்தும் அப்படி என்பதை இதோ உங்களுக்காக. அடுத்தது, ஒரு மூணு நாலு வயசு குழந்தைங்க ரைம்ஸ் சொன்னா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல வந்து எல்லா குழந்தைங்களும் ரைம்ஸ் சொல்லும், அது கரெக்டா இருக்கா, நான் சொல்றது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க.
2: வணக்கம், என் பெயர் அக்ஷயா, நான் உங்களுக்காக ரைம்ஸ் சொல்ல வந்திருக்கேன். காட் பிளஸ் மம்மி, காட் பிளஸ் டாடி, காட் பிளஸ் டீச்சர், ஹெல்ப் மீ ஆல்வேஸ் டு மேக் தம் ஹாப்பி.
1: அடுத்தபடியா வந்து, ஆட்டுக்குட்டி அது வந்து அம்மா ஆடு தேடி போகும்போது எப்படி கத்தும், அது வந்து தேடிக்கிட்டே போகும், அம்மாட்ட காணும்னு தேடிக்கிட்டே போகும், அது போகும்போது எப்படி கத்தும் அப்படின்றத இப்ப பாக்கலாம். அடுத்து வந்து, பூனைக்குட்டி பசியில இருக்கும்போது வந்து கத்திட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசியில கத்திக்கிட்டு இருக்கோம், அது எப்படி கத்தும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். அடுத்தது வந்து, ஜானகி அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுற டாடி டாடி ஓ மை டாடி, அந்த பாட்டு வந்து அவங்க வந்து சின்ன வயசுல சின்ன குழந்தை குரல்ல பாடி இருக்காங்க, அது எப்படி பாடுறாங்க அப்படின்றது இதோ உங்களுக்காக.

0: நாய் வந்து கத்தும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்க, அங்கிட்டு ரைட் சைட் திரும்பி பாப்பீங்க, லெப்ட் சைட் திரும்பி பாப்பீங்க, ஃப்ரண்ட்ல திரும்பி பாப்பீங்க, பேக்ல திரும்பி பாப்பீங்க. அப்ப வந்து எதுவும் கிடைக்காது. சோ அப்ப வந்து கல்லுதான் கிடைக்கும். அந்த அந்த கல்லால அடிச்சா எப்படி கத்தும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்லோவா கத்தும், கல்லால அடிச்சா எப்படி வேகமா கத்தும், அதுக்கப்புறம் இந்த வேகம் வந்து எப்படி ஸ்லோவாகிட்டே போவோம் அப்படிங்கறத இது உங்களுக்காக.
1: அட்டகாசம், அட்டகாசமாக சிறப்பான ஒரு குரல் வளம் சிறப்பாக செய்தீர்கள். அட்டகாசமாக இருந்தது. தலை வணங்குகிறேன், வணங்குகிறேன். மகிழ்ச்சி, சிறப்பு, நன்றி, நன்றி. உங்களுக்கு தான் நன்றி. அட்டகாசமாக இருந்தது கேட்பதற்கு. நீங்கள் மேடையில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? அதாவது
0: அழகாக
1: இருந்தது கேட்பதற்கு. அனைத்தும் ஆரம்பத்தில் அப்படியே மெய் செழித்தது, அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு.
0: நன்றிங்க சார்.
1: தொடர்ந்து எங்களுக்கு பணியாற்றுங்கள். நாங்கள் இது போன்று பல குரல்களில் கேட்டு மகிழ்கிறோம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. திருச்சி ஜெயவள்ளி அவர்கள் அழகான ஒரு பல குரல்களில் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். பூனை நாய் என்றும் குழந்தையில் ஆரம்பித்தார்கள். அழகான ஒரு 7 மாத குழந்தை எப்படி கத்துவது, அதாவது இதை இவர்கள் சொல்லவில்லை என்றால் உண்மையாக குழந்தை தான் கத்துவது போல் தெரிகிறது. அப்படி இருந்தது. அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார். நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவள்ளி ஜெயேந்திரன் சார்.
1: வணக்கம், வணக்கம. மகிழ்ச்சி, வாருங்கள். வணக்கம்.
2: நேரம் மேடம் செஞ்சாங்க.
1: ஆமாம், மகிழ்ச்சி.
2: ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்களா?
1: பாடுங்கள்.
2: சரிங்க சார். நாளைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருக்கு கொடை விழா வருதுல்ல சார்.
1: ஆமாம், கும்பாபிஷேகம்,
2: அஷ்டவந்தன கும்பாபிஷேகம். அதற்காக நான் ஒரு மீனாட்சி அம்மன் பாட்டு பாடலாம்னு இருக்கேன் சார்.
1: சிறப்பு, பாடுங்கள்.
2: நல்லதுங்க சார்.

பச்சை நீரம் கொண்டவளே, அன்னை எங்கள் மீனாட்சி. பச்சை கிளி கையில் ஏந்தி நல் காட்சி தரும் மீனாட்சி.

0: அழகா
1: சிறப்பு சிறப்பு அழகான ஒரு மெட்டுப்பாடல். மல்லிகை முல்லை என்று அழகாக பாடினீர்கள். அதே பாணியில் நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி.
0: நன்றி.
1: நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு மெட்டுப்பாடலில் மதுரை மீனாட்சி அம்மனை அழகாக அழைத்தார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் எங்கிருந்து
2: அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கீர்கள் ஐயா? நலமாக இருக்கிறீர்கள். ஆ, அதை சொல்லுங்கள் ஐயா. சிறப்பு பாடுங்கள் ஐயா. உங்கள் பாடல்
2: பாடிடுவா? நெஞ்சில் ஒரு அடையும் பாடல் பாடு. எங்கிருந்தாலும் வாழ்கே, எங்கிருந்தாலும் வாழ்கே, உன் இதயம் அமைதியில் வாழ்கே, மஞ்சள் வளத்துடன் வாழ்கே, உன் மங்கள குங்குமம் வாழ்கே, வாழ்கே. எங்கிருந்தாலும் வாழ்கே, உன் இதயம் அமைதியில் வாழ்கே, மஞ்சள் வளத்துடன் வாழ்கே, உன் மங்கள குங்குமம் வாழ்கே, வாழ்கே, வாழ்கே. எங்கிருந்தாலும் வாழ்கே. இங்கே ஒருவன் காத்திருந்தாலும், இளமை அழகை பார்த்திருந்தாலும், இங்கே ஒருவன் காத்திருந்தாலும், இளமை அழகை பார்த்திருந்தாலும், என்ற நாளை நினைத்திருந்தாலும், திருமகளே நீ வாழ்கே, வாழ்கே, வாழ்கே. எங்கிருந்தாலும் வாழ்கே, உன் இதயம் அமைதியில் வாழ்கே, மஞ்சள் வளத்துடன் வாழ்கே, உன் மங்கள குங்குமம் வாழ்கே.

0: வந்ததும் வந்தாய், துணையுடன் வந்தாய், துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்கே வாழ்கே வாழ்கே, எங்கிருந்தாலும் வாழ்கே. ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், பொன்மகளே நீ வாழ்கே வாழ்கே வாழ்கே, எங்கிருந்தாலும் வாழ்கே. உன் இதயம் அமைதியில் வாழ்கே, மஞ்சள் வளத்துடன் வாழ்கே, உன் மங்கள குங்குமம் வாழ்கே வாழ்கே வாழ்கே, எங்கிருந்தாலும் வாழ்கே.
1: அட்டகாசம் ஐயா, நன்றி ஐயா. முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த பாடலை நானும் பாட வேண்டும் நினைப்பேன் ஐயா, ஆனால் பாட முடியாது. எனக்காக நீங்கள் இன்று பாடினீர்கள் ஐயா. உங்களுக்கு என் சிறம் தாழ்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி. ஆமாம், எனக்காக பாடியது போல் இருந்தது ஐயா. நான் பாட வேண்டிய பாடல் நீங்கள் பாடிவிட்டீர்கள், மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. வாருங்கள். திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள். எங்கிருந்தாலும் வாழ்வே, உன் இதயம் அமைதியில் வாழ் என்று அழகாக பாடி சென்றார். அவரை போல் பாட முடியாது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. மேற் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் உறுப்பு பாடலை பாடி மகிழுங்கள். சபரி உடனே வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்த வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: தென்காசி மாவட்டம் சோலைசீர்ல இருந்து விஜய் அரசகுமார் பேசுறேன்.
1: வணக்கம், வாருங்கள்.
2: எப்படி இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்க சூப்பரா இருக்கோம்.
1: காலை உணவு முடிந்து விட்டதா?
2: இல்ல, இனிமேதான்.
1: அடடா, இரவு 8 மணி ஆகிறது, இன்னும் காலை உணவு முடியவில்லையா? நீங்க
2: காலையில உங்களுக்கு நைட்
1: டயட்ல இருக்கிறீர்கள் நீங்கள். ஐயா பாடினாரா? ஐயா பாடினாரா?
2: ஐயா நல்லா பாடினாரு.
1: நேத்து பாடவில்லையா?
2: இல்ல.
1: ஆஹா, நாளை பாடுவார் என்று நினைக்கிறேன். இல்ல, வருவதற்குள் பாடி விடுவார்.
2: ஆமா, பாடுவார், சீக்கிரம் பாடுவார்.
1: மெலிந்து கொண்டே போகிறீர்கள்.
2: ஆமா ஆமா,
1: அதுதான்.
2: நீங்களே அப்படி செய்யுங்க.
1: இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நேற்று நான் குஷ்புவை பார்த்தேன். ஏண்டா பார்த்தோம் என்று ஆகிவிட்டது. ஐயா, அப்படி இருக்கிறது. வேண்டவே வேண்டாம் அந்த டயட் கண்ட்ரோலு. இப்படியே இருப்போம், இறப்போம். பாடுங்கள் நீங்கள் பாடலை. ஆஹா, இணைப்பு இருக்கிறது. துண்டிக்கு பட்டு விட்டதோ என்று நினைத்தேன்.
2: கேக்கலங்க.
1: ஹலோ.

ஏனோ தெரியவில்லை, இணைப்பு அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:00. நேர் சொந்தங்கள் 8270330349411 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே.

0: சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டமா என்ற நேற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, துன்பத்திலும் திரு திருமகளே, துன்பத்திலும் திரு திருமகளே. மனித குலம் வாழ்வறிந்த தத்துவத்திலே, மனித குலம் வாழ்வறிந்த

கொண்டிருக்கும் தாயினத்திலே பிறந்தவரில் நீ ஒரு சீ ஆயிரத்திலேத்திலும் துன்பத்திலும் திருப்பிரு மகனே எதற்கும் ஒரு காலம் உண்டு கொடுத்திரு மகனே துன்பத்திலும் துன்பத்திலும் திருப்பிரு மகனே.

0: அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே அன்னை போல் அன்பிருக்கும் அவனிடத்திலே மகளே உன் மனத்துறையை அவனிடம் கூறு கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு நிழல் கொடுத்த தந்தை இந்த மரம் இருந்தது நிழல் கொடுத்த தந்தை இந்த மரம் இருந்தது நேற்று வந்த காட்டில் அந்த மரம் விழுந்தது கணிசு முந்த பூங்கொடியோ கண் கலந்து ஆகும் எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திரு மகளே ஐரண்டு மாதம் சென்று பிள்ளை வந்தது அம்மாவும் வேதனைக்கு எல்லை வந்தது சிவகாமி பெற்றெடுத்த செல்வ நல்லவோ நாளை இந்த மண்ணையாளும் மன்ன நல்லவோ மகளே எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே
1: சிறப்பு அட்டகாசமான ஒரு பாடல். இது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடியது
0: தானே?
1: எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடுவது தானே இது? ஹலோ ஹலோ, இது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடுவது தானே? அவர்களை அப்படியே கண்முன் அவர்களை அப்படியே கண்முன் கொண்டு வந்துள்ளீர்கள். சிறப்பாக பாடி நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி. நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல். எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறு திருமகளே என்று அழகான ஒரு பாடல். இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நிச்சயமான அழகான ஒரு வரிகள் அந்த பாடலில் அமைந்துள்ளது. இதையேத்தான் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எதற்கும் ஒரு காலம் உண்டு என்று. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பொறுத்திரு மகளே என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேய சொந்தங்கள் 8270330394 91 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பப்பாடலை பாடி மகிழுங்கள்.

பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, நானும் ஒரு பாட்டு பாடட்டுமா என்று இதோ ஒரு பாடல் வருகிறது. கேட்டு திட்டாதீர்கள் நேயர் சொந்தங்களே என்பதை தெரிவித்துக்கொண்டு

0: உயிரே அமுதங்கள் பருகிடவே. உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன், உதயமே உயிரே நிலவே கவிதை நான் பாடுவேன். நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வாருங்கள். மகிழ்ச்சி எப்படி இருக்கு? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: ரொம்ப லேட்டான நிறைய பேர் வரல போட்டுக்குது.
0: ஆமாம், ஒரு சிலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் பதிவு போட்டு விட்டேன், அப்படியும் வருபவர்கள் வரட்டும், வரவில்லை என்றாலும் பரவாயில்லை
1: என்று சில பேர் பார்க்கல.
0: ஆமாம், பார்த்து தகவல் சொல்ல வேண்டும், அவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்து யாரிடம் சொல்லீர்கள் சொல்லுங்கள்.
1: சொல்லியிருக்கிறேன்.
0: ஆ, மகிழ்ச்சி, அதுதான் தேவை. பசியாடு இருப்பார்கள், பிஸியா இருக்க மாட்டார்கள், பசியாடு இருப்பார்கள், சாப்பிட்டு வருவார்கள். பாடுங்கள்.

வளர்ந்திடும் நினைவுகளால் நூலினை போலின் நெருங்கிய இதயங்கள் பாலுடனே இடம் கலந்திடும் நான் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேல் பிள்ளைகள் பேணி வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் இங்கே.

தினம் காலை மாலை கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓராயிரம் பழமுதி சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். தூரத்தில் போகின்ற மேகங்களே ஊரல் போடுங்கள் பூமியிலே மேற்கொண்ட பூஞ்சோலை நீ கொண்டு ஆடையே மேற்கொண்ட

உங்கள் குரலிலும் அழகாக இருந்தது, சிறப்பான ஒரு பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவர்கள் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் என்று பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நேர் சொந்தம்

0: பாட்டோன்னு பாராட்டமான நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிற நிலையத்தில் நேரம் 8:19. இந்த நேரத்தில் இணைய மேற் சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் அக்கா, வணக்கம் வாருங்கள். மகிழ்ச்சி என்ன பிறந்த நன்றி பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: உங்கள்
0: விருப்பம்
1: தான். எங்கும் நாளை எங்கும் என் வாழ்விலே சங்கீரமேகம் என் சிந்தும் நேரம் ஆகாயம் கூவும் பாரையூரமே வாழும் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நீ நீ இந்த வாழும் கால கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நீ.

பூக்கள் பூவும் காலம், உள்ள மின்னும் ஊரிலே பாடலின் பேரிலே, நாளும் கனவுகள் ராடுபவனில் போகின்றதே. உள்ள மின்னும் ஊரிலே பாடலின் பேரிலே, நாளும் கனவுகள் ராடுபவனில் போகின்றதே. இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிலக்கே, இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிலக்கே. மனமே ஓ சங்கீதம் சிந்தும் நீரும் ஆகாயும் பூக்கள் தூவும் காலம், நாளை என்கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என்கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத நேரம் சிந்தும் நேரம் ஆகாயும் பூக்கள் தூவும் காலம், நாளை என் ஜீவமே எங்கும் உலாவும்.

0: சிறப்பு. நாளை மட்டும் அல்ல, பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் இந்த பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: எனக்கு அந்த வரிகள் வரும்போதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப அப்படியே பாடிட்டாருல.
0: ஆமாம், நிச்சயமா.
1: அந்த வரிகள்லாம் அந்த எப்ப கேட்டாலுமே அந்த வரிகள் வந்து மனசு அப்படியே ஒரு இருக்கு, ஒரு மாதிரி மனசு அப்படியே இருக்கமாக்கிடுது.
0: நிச்சயமா, நிச்சயமா. அருமையான ஒரு பாடல்.
1: அவர் போனாலும் அவருடைய இந்த பாடல், அவருக்கு பாடின அந்த குரல் வந்து காலில் ஒழிச்சுட்டே இருக்க மாதிரியே.
0: அதாவது யார் எப்படி பேர் எடுக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதையே வந்து எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களுக்கு டி எம் சவுந்தரராஜன் பாடுகிறார். ஆனால் எம்ஜிஆர் பாடல் சிறப்பு, சிவாஜி பாடல் சூப்பர் என்று கைத்தட்டுகிறார்கள். டி எம் சவுந்தரராஜனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த பாடல் எஸ்பிபி பாடினார்கள். ஆனால் இதில் திரையில் வந்தவரை மறந்துவிட்டு எஸ்பிபிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதுதான் அவருக்கு ஒரு சிறப்பு. அதுதான் அட்டகாசமாக அந்த பாடல். இன்னும் இன்னொரு வரி சொல்ல வேண்டுமானால், இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கு. அழகான ஒரு இன்னொரு வரியும், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். அழகான ஒரு வரி, அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் சங்கீத மேகம் என்று சங்கீதமாய் பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், நான் கோவையில் இருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம் வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. கூறுங்கள், உங்கள் பாடுங்கள் உங்கள் பாடலை.

தொட்டு தழுவிடும் மாலைகள் மேலே தங்கமும் வைரமும் போலே, தொட்டு தழுவிடும் மாலைகள் மேலே சேராதோ. லலன லலன லலன லலன.

0: நன்றி.
1: அட்டகாசமாக பாடினீர்கள், அருமையான ஒரு பாடல், அழகாக பாடினீர்கள். என்ன படம்
0: இது, எப்படி இருக்கு?
1: சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, அழகாக பாடினீர்கள், சூப்பராக இருக்கு. நன்றி நன்றி நன்றி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அழகான அட்டகாசமான ஒரு பாடல், எங்கும் நிறைந்த இந்த பாடல் அழகாக வெளிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சொந்தங்களே.

0: நிலையத்தில் நேரம் 8:30. இந்த நேரத்தில் இணையும் மேயர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரில இருந்து விஜய் அரசகுமார் பேசுறேன்.
0: நல்லா இருக்கிற பாடுங்கள்.
1: பாட்டு பாடட்டுமா?
0: பாடுங்கள்.
1: ஹலோ, சொல்லுங்க.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
1: ஓகே ஓகே ஓகே. கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில்லாயிரம் கவிதையில் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை.

உரி போடல் சுவை தேடல் கவி பாடல் உதவிதான் அனுபவமே. அறிமுகம் அனுபவம் அது சுகம் அழகன் மடியில் எனது உலகம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை

பிரம்மாண்ட எதிரொலிகள் முதலில் இரவன் இரவன வருவத்து மகிழ மனது மகிழ வருதுவான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை இது புதுமை போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை முந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடும் அபிநயம்

0: சிறப்பு சிறப்பு அட்டகாசமாக இருந்தது. அழகான ஒரு பாடலை தேர்வு செய்தீர்கள், அழகாக பாடினீர்கள். நெஞ்சாந்தனர்கள், அட்டகாசமான பாடல், அழகாக பாடல், சிறப்பாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி நன்றி. கேட்கிறதா? நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அட்டகாசமான ஒரு பாடலை அட்டகாசமாக அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து
1: அழைக்கிறீர்கள்?
0: வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். வாருங்கள் வாருங்கள், மகிழ்ச்சி எடுத்து. நன்றி. நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: இயற்கையோடு இணைஞ்சு செயல்படுறான்.
0: அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது இதில். நீங்கள் இயற்கையோடு இணைந்திருக்கிறீர்கள், நன்றி, நல்லது. ஆனால் பக்கத்து வீட்டில் இந்த பிளாஸ்டிக் எரிப்பது, மைக்காய் எரிப்பது, அதுவும் நமக்கு இடையூறு தானே? என்ன செய்வது? நாம் சரியிருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களும் சரியாக வேண்டும் என்பதற்கு என்ன பண்ண வேண்டும் சொல்லுங்கள். அதை
1: என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
0: அதாவது அதாவது நாம் உயிர் போக மட்டும் சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். நீங்கள் முடிந்த மட்டும் அப்படிதான் ஆகும். அதற்கு அப்படி செய்யாமல், அதாவது வெளிநாட்டில் இல்லைனா தண்டனை கொடுக்கிறார்களாமே. கொடுத்தால் மட்டுமே
1: ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு கேமரா வச்சு நெகிடி பைய தூக்கி போடுறவங்க யாரு அப்படின்னு அதை காமிச்சு விட்டுறோம். அந்த நகராட்சி, அந்தந்த ஊர்ல உள்ள நகராட்சி உடனே அந்த இடத்துக்கு வந்து அது யாரு, அந்த ஏரியாவில உள்ள யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு 500 ரூபாய்
0: அபராதம். அபராதமே
1: தூக்கி எரிஞ்சா?
0: அபராதமே இல்லை, அடி உதைதான். அப்படிதான் வழிக்கு வர வேண்டும். அதாவது மயிலே மயிலே என்றால் இறங்க போடாது என்பார்கள். அதற்கு போல் அதுபோல் நீங்கள் இயற்கையோடு இணைந்திருங்கள், எதுவும் தப்பு செய்யாதீர்கள் என்றால் ஒன்றுமே நடக்காது.
1: என்னன்னா, அறியாமைதான் சொல்லுவேன், வேற ஒண்ணு இல்லை. இது எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கறத அவங்க தெரியாமே வளர்க்கப்பட்ட மனிதர்களா மாறி இருக்காங்க. எதுவுமே கிடையாது. இப்ப நானே இருக்கேன், எங்க வீட்டு கீழே ஓசோனர் வீடு இருக்கு. நான் நிறைய செடி கொடி வச்சிருந்தேன் முத மாடியில. அவ்வளவுமே வந்து ஓசோன் நன்மையை தர்ற செடிகள் என்னென்ன, சோத்துக்கட்டால, துளசி, ஓமவள்ளி, தூதுவளை, எல்லாமே நல்லா செடிக்கமா வளர்ந்து அதை பார்க்கும்போது எனக்கு கண்கொள்ளா காட்சி எந்திரிச்சோடனே அது முகத்துலதான் முடிப்பேன். இந்த தோட்டங்களை நீங்க வச்சிருக்க கூடாது, நாங்க புது வீடு கட்டிருக்கோம், மண்ணாயிரும், தண்ணி நீங்க தண்ணி ஊற்றும் போது தண்ணி செவர்ல இறங்கி செவர் வீணாயிரும்னு எடுக்க சொல்லி எடுத்தாதான் நீங்க இந்த வீட்டை இருக்கணும்னு விட்டாங்க. என்ன வகையில என்ன தண்ணி செய்ய முடியும் நம்மளால?
0: எடுத்தாச்சு
1: எடுத்து இந்த தோழி பக்கத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுல சைடு இந்த மரங்கள் பூரா இருக்கு. எங்க பக்கமே கொஞ்சம் கை தண்ணி தோழி வீட்டுல எல்லாம்
0: தண்ணி தொட்டி வைக்கணும்.
1: தினம் போகும்போது அதை பார்த்து பார்த்து கண் கலங்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு தான் வரேன். உங்களை என் பக்கத்துல வச்சு பார்க்க எனக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்படி வளர்க்கப்பட்ட விதம் தான் நான் சொல்லுவேன். வளர்க்கப்படும் போதே இனி பாடப்புத்தகங்கள்லாம் என்ன நம்ம படிச்சிருக்கோம், இயற்கையோட இருக்கணும், செடி கொடிகளை வளர்க்கணும், மரம் செடி வளர்க்கணும், தர்மத்தோட வாழணும், நியாயம் அநியாயம் தெரிஞ்சு வாழணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நம்ம படிக்கப்பட்ட புத்தகங்கள் என்ன ஆச்சு? படிச்சது படிக்கிறது இது ரமாயணம், இடிக்கிறது பெருமாள்
0: பாடமாக படித்தால் பரவாயில்லை, அதை கேலி சித்திரமாக மாற்றுகிறார்கள்.
1: அதாவது
0: எனக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருகிறது. அசோகர் சாலை ஓரங்களில் ஏன் மரங்களை நட்டார் என்று கேள்வி. நடுவில் நட்டால் பஸ் போவாதான். அதனால் ஓரங்களில் இது, அதாவது அவர் மரம் நட்டார் என்று பாராட்டுவதற்கு இல்லை, ஏன் ஓரங்களில் ஓரமாக நட்டா நடுவில் நட்டா போறதுக்கு வரத்துக்கு இடையிலா இருக்கும், அதனால ஓரமாக நட்டா. அதுதான் நகைச்சுவையாக மாறிக்கொண்டிருக்கிறது.
1: நகைச்சுவையா எடுத்துக்கிறாங்க. அக்பர் வந்து அக்பர் காலத்துல வந்து மரத்தை செடி கொடியில வைக்கும் போது அதாவது நிறைய பசுமையான உலகமா இருந்திருக்கு. அப்ப தண்டனையை கூட அவரு அந்த தண்டனைகளை கூட அதைத்தானே கொடுத்துருக்காரு. தண்டனை எப்படி கொடுத்தாருன்னா, ஒரு ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டா நீ வந்து உடனே நீ ஊருக்கு ஒதுக்கு புறத்துல இருந்து இத்தனை மரங்கள் நடணும். அந்த தண்டனை ஏற்ற மரங்கள், சின்ன தண்டனையா இருந்தா ஒரு 10 மரம், பெரிய தண்டனையா இருந்தா ஒரு 20 மரம், இப்படி அந்த தண்டனை கேட்ட மரங்கள் வளர்க்கத்தான் சொல்லியிருக்காரு அன்பர் அந்த காலத்துல. அதனாலதான் அவரு ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு அவசரம். அது மாதிரி எல்லாருமே இயற்கையோட இணைந்து செயல்படணும். அதுவே தண்டனை தண்டனை கொடுக்கறதுங்கிறத விட நீங்க சொல்ற மாதிரிதான் 500, 1000 அபராதம் கொடுக்குதுன்னா இன்னைக்கு காசு நிறைய புலங்குது, காசை கூட கொடுத்துட்டு
0: ஓடிடுவாங்க.
1: ஆனா நீ இந்த மாதிரி தவறு செஞ்சிருக்க, இதுக்கு பிரச்சித்தமா ஒரு செடி கொடி மரம் செடி வளரு அப்படின்னு கூட சரியான முறையில செப்ப நிடுறாங்களா அப்படின்னு கண்காணிச்சு அந்த மரம் வளர்ந்த பிறகு அவங்க அதுக்கு பக்கத்துல நின்று நான் நட்ட மரம் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்கன்னா கேவலம்.
0: இது ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது.
1: என்ன பாடல் சொல்லுங்க?
0: சாலையோரம் புளிய மரம், ஜமீன்தாரு நட்ட மரம்.
1: எங்க ஜமீன்தாரு நட்ட மரம் அப்படின்னு வரு. அது இன்னொரு பாட்டு வரும் பாருங்க. பழைய பாட்டு என்ன பண்ணாச்சு, தரையெல்லாம் செம்பூன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுல ஒரு பாட்டு வரும், புளிய மரம் வேப்ப மரம் நட்டது இவங்க நட்டா நல்லா இருக்கும். அது நினைவு வரும்போது சொல்றேன். இப்போ நான் ஒரு பாடல், ஓசோன் இன்னைக்கு ஓசோன் என்ன நிலைமையில இருக்கு, ஓசோன் வந்து அவளோட வாடைகள் கிழிக்கப்பட்டது, அவள் மானபங்கப்படுத்தப்பட்டாள், அதனால அவக்கோசம் கொண்டு நம் மேல அக்கினி அலைகளை வீசுறா, அதனால நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். நல்லவங்களும் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க. அந்த தவறு அது வந்து உடம்புக்கு கெடுதிங்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கையா எளிமையா வாழ்றவங்களும் இன்னைக்கு அந்த ஓசோனோட அந்த ஓசைகள் கிழிக்கப்பட்டு அந்த கண்ணீர்கள் வந்து நேரடியா தாக்கும் போது எல்லாருமே கஷ்டப்படுறவங்கப்பா. அதனால அந்த அதுக்கு போற ஒரு பாடல் எழுதிக்க முன்னாடி படிச்சேன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும்
0: நிச்சயமாக பாடுங்கள், நிச்சயமாக கேட்போம். மகிழ்ச்சி பாடுங்கள்.
1: உலகம் ஒன்று, குளமும் ஒன்று, நாம் பார்க்கும் பார்வைதானே அதை வேறு வேறாய் பார்க்குதின்று. உலகம் ஒன்று, குளமும் ஒன்று, இருக்கும் புவியை அழகாய் நாம் மாற்ற வேண்டுமே. பசுமை புரட்சி செய்து இணையாற்ற வேண்டுமே. ஓ இருக்கும் புவி

ஆரோக்கியம் வளர்க்க வேண்டும் உலகம் கொண்டு குளமும் கொண்டு தாதி இரண்டு தாலி இது விளக்கம் தேவையா பிரித்து பார்க்கும் வழக்கம்.

0: திரித்து பார்க்கும் வணக்கம் இட வேண்டும் இல்லையா? இங்கு ஆண்கள் ஜாதி பெண்கள் ஜாதி இரண்டு மட்டும் நினைவில் கொள்வோம். உலகம் ஒன்று, உலகமும் ஒன்று. ஓசோன் படலத்தில் ஓட்டி மிக பெரியதாவுதே, மின்னணு பொருள்களின் ஆசை நமக்கு அதிகமானதே. ஓசோன் படலத்தில் ஓட்டை மிக பெரியதாவுதே, மின்னணு பொருள்களின் ஆசை நமக்கு அதிகமானதே. குளிர்சாதன பெட்டி ஏசி போன்ற பொருள்களை குறைத்து புவியை காப்போம். உலகம் ஒன்று, குளமும் ஒன்று. பறவை விலங்கு இனங்கள் என்ன சாதி செய்யுமா? அவை புவிக்கு என்று தீமை நினைவிப்பதில்லையே. இங்கு மனிதர் மட்டும் ஆசை கொண்டு சொத்தை வளைத்து வாங்குகின்றார். உலகம் ஒன்று, குளமும் ஒன்று. நாம் பார்க்கும் பார்வைதானே அதை வேறு வேறாய் பார்க்கின்று. உலகம் ஒன்று, குளமும் ஒன்று. அவ்வளவுதான்.
1: அருமையான ஒரு பாடலை அழகாக மெட்டுக்கட்டி பாடியிருக்கிறீர்கள். ஓசோன் படலம் ஓட்டை பெரிதாகி கொண்டே போகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை.
2: மரத்தை நிறைய வைக்கணும், காடுகளை நிறைய வளர்க்கணும், வீட்லயுமே எரிகொடிகளை வளர்க்கணும், நிறைய இடம் வச்சுக்கிட்டு கடை கண்ணியை கட்டி ஆதாயம் பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காம தோட்டங்களை வச்சு நம்ம புலங்குற தண்ணிய பூரா அதுக்கு செடிகளுக்கு விட்டா அது நிறைய மரங்களும் பழங்களும் கீரைகளும் உணவுகளும் கொடுக்கும். அதை பிறருக்கும் கொடுத்து நம்மளும் மகிழ்ந்து சாப்பிடலாம், காடுகளும் அதிகமாகும். அப்போ அந்த காடுகள் அதிகம் அப்ப இந்த துளசியே தினம் வீட்டுக்கு அன்றாடம் தினமும் எல்லாருமே வைக்கணும். துளசி வைக்கும் போது அந்த ஓட்டோன் படலத்துல ஓட்டை வந்து அதை அடைக்கிற வாய்ப்பு அதுல இருக்கா. அதே மாதிரி எள்ளு போட்டோல வந்து எண்ணெயும் நல்லெண்ணையும் போய் நம்ம சீத்துவரருக்கு வாரம் ஒரு முறை பெரியவங்க மூத்தவர்கள் எதுக்காக சொல்லி சொல்லப்பட்டதுன்னா, அந்த எள்ளும் எண்ணெயும் அதுல கொண்டு போட்டு எரிக்கும் போது அந்த எரிக்கிற அந்த இது வந்து வெப்பம் வந்து மேல போகும்போது அந்த ஓசோன் படலத்து ஓட்டை வந்து அடைக்கப்படுதான். அது விஞ்ஞானமான ஒரு ஒன்று.
1: ஆனால் நீங்கள் சொல்வது போல் எண்ணெயும் எரியும் அந்த யாகசாலையில் வர புகையெல்லாம் ஓசோன் படலை அடைப்பதை விட தொழிற்சாலையில் இருந்து வரும் புகைதான் அதிகமாக வானுக்கு செல்கிறது.
2: சொல்லவே முடியாது, கணக்கில்
1: அப்பொழுது
2: நம்ம நிறைய தொழிற்சாலைகளை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம உழவை வந்து நம்ம விரிவுபடுத்துறோமா? நம்ம உழவுகளை விரிவுபடுத்தணும், அந்த இயற்கைகளை விரிவுபடுத்தணும், காடுகளை தோட்டங்கள் நிறைய தோப்புகளை வந்து வாங்கணும், தோப்புகளை வாக்கணும் அப்படின்னு அதுக்கு அதை கொஞ்சம் அரசாங்கமும் சேர்ந்து இணைஞ்சு பாடுபடணும்ப்பா. அரசாங்கம் வந்து செயற்கை முறையில உள்ள அத்தனையுமே மேல மேல கொண்டுகிட்டு போனா அந்த நாடு என்ன ஆகும், இனிமே உள்ள சமுதாயம் என்ன ஆகும், எல்லாமே எல்லா உயிரும் பாதிக்கப்படுதுப்பா. மனித உயிர் மட்டுமா பாதிக்கப்படுது, பல் உயிர்களும் பாதிக்கப்படுது. தேனீக்கள் இன்னைக்கு அது வர்ற பாதை வழித்தடங்கள் தெரியாம அது என்ன செய்யுது தெரியுமா? மூளை தொழன்று அப்படியே போய் கிறுக்கு கிறுக்கு மாதிரி ஆயிருதான் தேனீக்கள்லாம். அது தன்னோட பாதையை தெரியாம போச்சுன்னா அது எப்படிப்பா வந்து தேனீக்களை சேகரிக்கும்? வனத்து பூச்சிகளும் தேனீக்களும் இருந்தா தானப்பா தேன் கிடைக்கும். தேன் கிடைச்சா தானப்பா ஆரம்ப சேர்க்கை ஏற்பட்டா தானப்பா எல்லாமே காய்களும் கனிகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு ஒரு மனிதன் செய்யற தவறுனால எதுவுமே தெரியாத பாவம் வெள்ள மனசு கொண்டு அத்தனை உயிர்களும் கஷ்டப்படுதுங்கப்பா. இதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதாவது எல்லாத்தையுமே நம்ம சீர்படுத்த முடியாட்டினாலும் முடிஞ்ச மட்டுமா இயற்கைக்கு பாதிப்பு இல்லாம ஏசிலேயே நம்ம இருக்கக்கூடாது, ஏசியவே போட்டுக்கிட்டு வாழக்கூடாது. இப்ப ஜன்னலாம் சாத்திட்டு ஏசி போடும்போது நம்ம உடலையும் நம்ம நோய்கள் கொண்டு நம்ம மாத்திரை மருந்து கடுமையாயிருவோம். அதனால இயற்கை காத்துக்களை சுவாசிப்போம், மரங்கட்டுகளை வைப்போம். சொந்தமா நிறைய இடம் வச்சிருக்கிறவங்க நிறைய மரங்களை வளர்க்கணுங்கப்பா, என்னோட ஆசை. நாங்க முடிஞ்சபட்டுக்கு நாங்களும் அதை செயல்படுத்தோம், எல்லாரும் செயல்படுத்தணுங்கப்பா. நன்றிங்கப்பா, வாய்ப்பு இவ்வளவு நேரம் வாய்ப்பு
1: கொடுத்து உங்கள் ஆசை நிறைவேறட்டும்.
2: நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. எல்லார ஆசையும் அதுதான். ஆனா அது வந்து ஏழைகள் வசதி படைத்தவர்களை விட ஏழைகள் தான் இயற்கையை பாதுகாக்கிறாங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச மட்டும்தான். படித்தவங்களை விட படிக்காதவங்க தான்ப்பா இயற்கையை பாதுகாக்கிறாங்க. படித்தவங்க பூராமே இன்னைக்கு எல்லாத்தையுமே நெகிழி போய் வாங்குறதும் அவங்க தான், எல்லாத்தையுமே அடிக்கிறதும் அவங்க தான், கட்டிடங்களை ஆக்கணும்னு நினைக்கிறதும் அவங்க தான். இந்த இதை போற இடங்கள், அந்த அதாவது ஆத்து ஆத்துக்கரை ஓரத்துல உள்ள இடங்களை பூராமே வாங்கி குவிக்கிறதும் அவங்க தான். பேராசை எதுக்கு? மண்ணையும் அதாவது ராவணன் வந்து பெண்ணாசையை கொண்டு அழிஞ்சாரு. இவர் துரியோதனோட மக்கள் பூராமே மண்ணாசையை கொண்டு அழிஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம மனசு எதுக்கு ராமாயண மகாபாரதம் எதுக்கு படிக்கிறோம்? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை அனைத்தையும் விட்டு இன்னைக்கு நமக்கு குடும்ப கடமைகள் என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு நல்லபடியா இறைவன் அடி போய் சேரணும். நம்ம செய்யற அத்தனையுமே பூமிக்கு நன்மையை பயக்கணும்னு கேட்கிறேங்க.
1: பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள் இயற்கையை பற்றி இவ்வளவு நேரம் அருமையாக பொறுமையாக சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு சிறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை இந்த இரவு பொழுதில் திறம்பட நெறிப்படுத்தி உறவுகளையும் பாட வைத்து அழகு பார்த்து என்னையும் பாட வைத்து அழகு பார்க்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன் ஐயாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, வணங்குகிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. பாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
3: எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே, மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே, அனுபவத்தில் எழுதி வைத்தார் புத்தகத்திலே. பிள்ளைக்கென வாழ்ந்திருக்கும் பக்குவத்திலே, பிறந்தவரில் நீயொருத்தி ஆயிரத்திலே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே, அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே, அன்னையைப் போல் அன்பிருக்கும் அவனிடத்திலே, மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு, மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு. கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. நிழல் கொடுக்க தந்தை என்ற மரமிருந்தது, நேற்று அந்த காற்றில் வந்த மரம் விழுந்தது. கனி சுமந்த பெண்ணிங்கு கண்கலங்குது, இன்னும் என்ன ஆகும் என்று பெண்கலங்குது. இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. ஐயிரண்டு திங்கள் போய் பிள்ளை வந்தது, அம்மாவின் எல்லைக்கோர் அன்பு வந்தது. சிவகாமி பெற்றெடுத்த செல்வ நல்லவோ, சிவகாமி பெற்றெடுத்த செல்வ நல்லவோ, நாளை இந்த மண்ணையாளும் மன்ன நல்லவோ. இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்கு தானே ஐயா நன்றி. அழகான அட்டகாசமான பாடலை அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா.
3: நன்றி சார. நன்றி, நன்றி.
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே என்று சிறப்பாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள்.

இதுவரை சபரி ஒனொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிச்சென்ற அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் வேளையில், இன்று இரவு 9 மணியளவில் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இரவு ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சோலைச்சேரி விஜி அரசுகுமார் அவர்கள். நேர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை குழுவில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, இரவு ராகம் நிகழ்ச்சி இன்று இரவு 9 மணியளவில் இதோ இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஒலி வளவரம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி இருந்த நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். உங்கள் விருப்ப பாடல்களை, அழகான பாடல்களை கேட்டு பதிவிட்டு கேட்டு மகிழலாம். முதல் பாடலாக படம் மேகம் கருத்திருக்கு பாடல் அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே என்ற இந்த அழகான பாடல், செம பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. விரும்பி கேட்ட சொந்தம் படமேடு பிரியா வீரமணி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

மேகம் கருத்தருக்கு திரைப்படத்திலிருந்து அழகான புள்ளிமான் துள்ளி குதித்து ஓடி வந்தது. அவசரமாக விரும்பி கேட்ட சொந்தம் இரவு ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல். நமது இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். படவீடு பிரியா வீரமணி அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியோடு பாடலும் உள்ளமும் கேட்டு ரசிக்கட்டும். ஒவ்வொரு இதயத்திலும் பாடலின் நினைவு அலைகள் முணுமுணுக்கட்டும். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சகோதரி என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் படவீடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி. வாருங்கள். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று. இயக்குனர் அவர்கள் வருது வருது வாருங்கள் என்கிறார். என்ன பாட்டே வரல சரியா, அவர் சொன்ன ஃபீட்பேக் எனக்கு கேட்கவே இல்லை. பயந்துக்கிட்டே இருந்தேன். கடவுளே நல்லபடியாக வரட்டும். நன்றி. மோகனரங்கம் அவர்கள் முதல் அருமையான சோக கலந்த மெலோடியான பாடல் தேர்வு சூப்பர் என்கிறார். தென்காசி மாவட்டம் சோலிசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் அழகான புள்ளி புள்ளியா புள்ளி கோலமா புள்ளி மான் தவழ்ந்து வருகிறது. மான் தவழுமோ? ஆனால் ஏனோ சோகம் இருக்கு. சோகமாக இருந்தாலும் சுகமான பாட்டு. ஏஸ்தாஸ் குரலில் செம சாங், ஃபர்ஸ்ட் சாங் செலக்டடு. இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் தேர்மொழி முருகன் அவர்கள் அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே கேஜே ஏஸ்தாஸ் குரலில் பாடல் சிறப்பு. சோக பாடல் சோகத்திலும் சுகமான பாடல் தேர்வு அருமை. சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் அழகான பெண்மானை கண்டு ஏங்கினேன் அன்று. என்னை தூக்கி எறிந்த நீ உன்மேல் எனக்கு ஏன் தீராத காதல். காதல் மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, அவள் எனக்கு தந்த வழிகளால் வந்தது. வாழை மரத்தில் ஊஞ்சல் கட்டினாலும் வசதி இருக்குமா என இதயத்தில் உனக்காக கட்டிய இடம் அப்படியேதான் உள்ளது. அங்கு நீ வரப்போல வரப்போவதில்லை. ஓ சாரி, அங்கு நீயும் வரப்போவதில்லை. நானும் அதை அந்த இடத்துக்கு யாருக்கும் அந்த இடத்தை யாருக்கும் தரப்போவதில்லை. பகல் நேரத்தை கூட ஏதோ ஒரு வேகத்தில் கடந்து விடுகிறேன். ஆனால் இந்த இரவுகள் அவள் நினைவாகவே இருக்கிறது. ரசித்து பார்ப்பது அழகான புள்ளிமானை மட்டுமல்ல, அவள் நிலவு போன்ற முகத்தையும் தான். ஆனால் நீ வந்து தடயம் தெரியாமல் என்னை தவிக்க விட்டு சென்றாயே. உனக்காகவே அழுகிறேன், உன் முகம் காணவே தவிக்கிறேன். என்னவளே, நான் வழி தெரியாமல் தவிக்கிறேன். உன் உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று கண் கலங்க வைத்த கண்மணியே, உன்மேல் காதல் வைத்தது நான், என்னை கலங்க வைத்தது நீதானே. ஏனோ இந்த கண்ணீர். இது நானே சொல்றது, கவிதை இல்லை. நான் விரும்பி கேட்ட பாடலை கடல் கடந்து காற்றாய் என் காதுகளுக்கு விருந்தளித்த ஆர்ஜே விஜி சகோதரிக்கு என் நெஞ்சம் கனிந்த நன்றிகள். வணக்கம். நன்றி சார். ஏ சார், இப்படி ஒரு கவிதையை போட்டு எல்லாரையும் கலங்க வச்சிட்டிங்க. பாடலும் கவிதும் பயங்கர சோகம். சிறப்பு, சோகத்திலும் சுகம், அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் என் விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவு தந்த அன்பு கரங்களுக்கு நன்றிகள் என்றும் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக படம் கிராமத்து மின்னல் பாடல் கல்யாணம் பண்ணி கொள்ளலாமா கொள்ளம்மா சாரி பாடல் கல்யாணம் பண்ணி கொள்ளம்மா விருப்பம் கேட்ட சொந்தம் சென்னை சந்திரசேகர் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

0: படைச்ச ஆண்டவன் தானே வண்டையும் அதுக்கென தாம் படைச்சான், நிலவ படைச்ச ஆண்டவன் தானே அல்லிய படைச்சு மலர வச்சான். ஆண்டவன் ஒண்ணுக்கு துணையா உன்ன படைச்சு வச்சிருக்கான், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல.
1: முட்டால் மடையா வளராதரா வளராத, பூவோடையா வண்டு குடும்பம் நடத்துது, அள்ளி நிலவாட குடும்பம் நடத்துதா, ஏண்டா இப்படி புழுகுறீங்க போங்கடா.
0: மொத்தத்துல பொண்ணு ஆணோட சேர்ந்து இருக்கணும்.

சபரிவானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்து சென்ற பாடலை படம் கிராமத்து மின்னல் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள். விருப்பத்தில் பாடல்.

செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், மோகனரங்கன் அவர்கள் அங்கு தற்போது நேரம் என்ன என்று கேட்கிறார். செய்யார் சந்திரசேகர் அவர்கள், நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி சார், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், படவீடு வீரமணி பிரியா வீரமணி அவர்கள், என் கவிதையும் என் விருப்ப பாடலும் காதலின் காயம்பட்ட இதயங்களுக்கு கண்டிப்பாக பாடலின் வரிகளும் என் கவிதை வார்த்தைகளும் கண்டிப்பாக புரியும் சகோதரி. நான் எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருப்பேன், எனக்கு எந்த சோகமும் இல்லை. அந்த பாடல் நன்றாக இருக்கும் என்பதற்காகவே பதிவிட்டேன் சகோதரி. சிறப்பு, அழகான பாடல். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே போதும் சார், சந்தோஷமா. மோகனரங்கம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு 10:50 காலை என்று பதில். தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை என்றும், பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் என்றும். மோகனரங்கன் அவர்கள், 10:30 வித்தியாசம். ஆமாம் சார். மோகனரங்கன் அவர்கள், செம பாடல் என்றும். படவீடு பிரியா வீரமணி அவர்கள், அவளை கல்யாணம் பண்ணி கொண்டேன், ஆனால் அவள் கோபக்காரி, திமிர் பிடித்தவள் இல்லை, என் அன்பிற்கு எங்கும் ஏங்கும் இதயம் கொண்டவள், பாசம் வைத்தால் பைத்தியமாக உருகுபவள், அவளை கோபக்காரி என சொல்பவர்களுக்கு அவர் கோபம் காயத்தின் குரல், பார்ப்பவர்கள் 1000 சொல்லட்டும், அவளுடன் பழகிய எனக்கு தெரியும், நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன், அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று. நன்றி.

கன்னியாகுமரி மாவட்டம் ஜெகதீசன் இரணியல் ஜெகதீசன் அவர்கள் இரவு ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடலை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்து சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இருக்கின்ற வகையில் பாடல்களை எல்லாம் வண்ண மாலையாக தொடுக்கு பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் விஜி அரசகுமாரன் அம்மாவுக்கு அம்மாவா வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி அன்றாடம் தொடரட்டும், சிறப்பு வெல்லட்டும். நன்றி நன்றி நன்றி இரணியல் ஜெகதீஷன் அண்ணனுக்கு நன்றி. அடுத்ததாக வரும் பாடல் படம் கிருஷ்ணா பாடல். இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி என்ற இந்த பாடலை அழகான பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், புன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதுவரை

அழகான பாடல் ஒலித்து சென்றது. அருமையான பாடல், சூப்பராக இருந்தது கேட்கறதுக்கு. கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்கான பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி என்று கைகூப்பி வணங்கி எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து மலர் தூவி வாழ்த்து தெரிவிக்கிறார். நான் விரும்பிய பாடலை நல்ல ஒலி இசைத்தரத்துடன் வழங்கிய விஜயனி அவர்களுக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி தென்மொழி. கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாடல் அசத்தல் என்றும் மனோக்குரலில் பாடல் அருமை. எஸ்பிபி தானே, எஸ்பிபியை அங்கே போட்டுட்டு மனோக்குரலின்ற படவேடு பிரியா வீரமணி அவர்கள், நீ என் நெஞ்சில் இருக்கும் வரை உன் நினைவுகள் தொடரும் கண்மணி, நானும் என் காதலும் தடுமாறும் போது, நான் தனிமையில் இருப்பதாய் உணரும் போது உன் நினைவுகள் தொடர்கிறது கண்மணி, என்னால் தவிர்க்க முடியாத உன் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள உங்களை தேடுது, உன்னை தேடுது, தேடுதே. என்னால் தவிர்க்க முடியாத உன் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள உன்னை தேடுதே. நேற்றைய இரவில் மழையில் உன் நினைவால் நனைந்தேனே, என் நெஞ்சமெல்லாம் நீ என் நினைவில் வந்தாயே. இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கொடிகட்டி பறந்த பாடல், எனக்கு மிக மிக பிடித்த பாடல், சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி நன்றி. கவிதைகள் அருமை. அடுத்ததாக வரும் சாபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் லவ் மேரேஜ். பாடல் கீரவாணி ராகத்திலே கிருஷ்ணராஜ் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்த குரலில், விருப்பம் கோவை கணபதி, ராஜ் சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

லவ் மேரேஜ் படத்திலிருந்து அந்த அரிதான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் தில்லுமுல்லு பாடல். ராகங்கள் ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு என்ற அழகியான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

0: ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க?
1: என்ன மீச மீச மீச மீச? இப்ப மீச முக்கியமா பாட்டு முக்கியமா?
0: பாட்டுதான்.
1: அதான் மீசையில ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன்.
0: சரி, மீசை இல்ல.

0: அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மீசை இருந்தது.
1: இவங்க வாட்ச் தானே?
0: ஆமா
1: சொல்லுங்க, இது என்ன வாட்ச்?
0: சிட்டிசன்.
1: எங்க தயாரிச்சது?
0: மேட் இன் ஜப்பான்.
1: இப்ப மணி எவ்வளவு? என்னங்க இப்பதான் பாத்தீங்க, கிட்ட வச்சு பாத்தீங்க, மணி எவ்வளவுன்னு தெரியலங்கிறீங்க. எங்கேயோ தூத்துறது என்ன பாத்துட்டு மீசை இருக்குன்னு சொன்னா எப்படிங்க?

சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்து சென்ற பாடலின் படம் தில்லுமுள்ளு பாடல். அழகான பாடல்.

விருப்பு கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து சென்றது.

0: அடுத்ததாக வரும் பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பாடல் என்ன வேணும் எது வேணும் கேட்டுக்கோ. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.
1: Children, wish you all happy Christmas!
2: Wish you happy.

அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது மலேசிய வாசுதேவன் அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இந்த சந்திரமோகன் பாடல் கேட்காமல் தூங்கிவிட்டான் என்கிறார்கள் சிரித்தபடி. இயக்குனர் அவர்கள், மீசையும் முக்கியம் பாட்டும் முக்கியம் என்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், ராகங்கள் 16 உருவான வரலாறு சிறப்பான பாடல். சகோதரர் ராஜேஷ் விரும்பிய பாடலே. சிறப்புடன் வழங்கிய அறிவிப்பாளர் விஜி அன்னைக்கு நன்றி நன்றி என்கிறார். நன்றி நன்றி. இயக்குனர் அவர்கள், இனிமையான இதமான பாடல் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும். மோகனரங்கன் அவர்கள், அருமையான பாடல். இந்த படத்தை நிறைய முறை பார்த்திருக்கிறேன். தலைவர் முதல் முறையாக நடித்து முழுநீள நகைச்சுவை படம் என்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், செம என்றும் ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மோகனரங்கன் அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி, நன்றி. இயக்குனர் அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும். இயக்குனர் அவர்கள், சிறப்பு, மிக சிறப்பு என்றும். மோகனரங்கன் அவர்கள், இன்று நடிகை மீனாவின் 50வது பிறந்த தினம். அருமையான பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் எஸ்பிபியை சாரி ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கம். இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் ஒரு தலை ராகம், பாடல் இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற பாடலை வழங்கவும். பாடலுக்கு விருப்பம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்திலிருந்து சங்கர் சங்கீதா. இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் செம்மசாங்கு எஸ்பிபியின் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்திலிருந்து சங்கர் சங்கீதா இவர்கள் விருப்பத்தில்.

மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள், இன்று டிராஜேந்தர் 44வது திருமண தினம் சிறப்பு. ஒன்று ஒன்றா பார்த்து கரெக்டாக சொல்கிறீங்க சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சந்திரமோகன் அவர்கள், தூங்கி முழிச்சிட்டியா? ஓம் பாட்டை மட்டும் கேட்கல நீ. பாடலை வழங்கிய அன்பு அக்கா ஆர்ஜே விஜி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி. பாடல் போய்விட்டது போல, 2-3-4 பாட்டு அதுக்கப்புறம் வந்துருச்சு. தேன்மொழி முருகன் அவர்கள், இது குழந்தை பாடும் தாலாட்டு. இரவு நேர பூபாலம் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அருமையான பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி, சூப்பர் சூப்பர் என்கிறார். எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் அடடா ஆஹா என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள். சந்திரமோகன் அவர்கள், விடிந்துவிட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன். இதுக்குள்ளே தூங்கி முழிச்சிட்டு விடிந்துவிட்ட பொழுதிலா? அழகான பாடல் என்கிறார் மோகனரங்கன் அவர்கள். இந்த பாடலில் அனைத்தும் எதிர்மறையாக வரும். ஆமாம் சார், எதிர்மறையாக தான் வரும். இயக்குனர் அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும். சந்திரமோகன் அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்று பையனை கண்முன் கொண்டு, அது அவர் பையன் கிருத்திஷ். கிருத்திஷ் தானே, மறந்துட்டானா அந்த பேர் தானே? சந்திரமோகன் ஓம் பையன் தானே அது? வேற ஏதோ ஒரு முருகன், சாமி முருகன் பேர்னு வரும்னு நினைக்கிறேன். பேரை போடு. அவனை போட்ட அவன் கீழே அவன் பேரை போடலாம்ல. இயக்குனர் அவர்கள், குழந்தையில் பார்த்தது அதுக்குள்ள 50 வயசு ஆயிடுது. யாரை சொல்றாரு? நடிகை மீனாவா? ஓகே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் இவன் படம் பாடல் அப்படி பார்க்கறதெல்லாம் வேணா என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் பி. ருக்மணி அவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.

Check.

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் படம் இவன் என்ற படத்திலிருந்து. சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அவர்கள் விருப்பத்தில்.

கோவை சந்திரமோகன் அவர்கள் மகன் பெயர் என்னன்னு கேட்டதுக்கு ராஜகிருத்திக் என்று கூறியிருக்கிறார். நன்றி, அழகான பேர். பிஎம்ஆர் அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி, மகிழ்ச்சி என்கிறார். சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள் செம பாடல் செம என்றும் ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள். அஹா அருமை என்று நைஸ் சாங் என்றும், நைஸ் சாங் என்று சந்திரமோகன் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, மிக மிக அருமை, நிஜமாகவே ரொம்ப அழகான பாடல் இது. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ரகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல். படம் வேட்டையாடு விளையாடு பாடல். பார்த்த முதல் நாளில் விரும்பி கேட்ட சொந்தம் செம்போனார் கோவிலில் இருந்த குணசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வலம் வருகிறது.

லவ் மேரேஜ் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடல் வேற லெவல் என்று இதற்கு முன் ஒலித்த பாடலுக்கு பார்த்த முதல் நாளே தேன்மொழி முருகன் அவர்கள் பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே இனிமையான இதமான பாடல் தேர்வு அருமை என்றும் சந்திரமோகன் அவர்கள் நிறைவு பாடலா என்கிறார். இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் கிரேட் என்றும் சூப்பர் என்றும் மோகனரங்கன் அவர்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். தேங்க்யூ சார். சந்திரமோகனுக்கு ஒரு ஷிஃப்ட் தூங்கி விழித்து விட்டாய், உனக்கு அப்படித்தான் தெரியும். இதுக்குள்ள முடிஞ்சிருச்சான்னு கேட்டான்ல அதுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய இரவு ராகம் அருமையான பாடல்களை தேர்வு

தேர்வு சிறப்பான முறையில் பாடல்களை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் விஜயன்னைக்கு நன்றி நன்றி நன்றி என்கிறார் நன்றி தென்மொழி. சந்திரமோகன் அவர்கள் வேலை முடிந்து இப்போதுதான் வந்தேன் அக்கா என்கிறார். தூங்கலையாம் பாவம். வெகு தொலைவில் இருந்தாலும் சபரி மக்களை மகிழ்வித்து விஜயன்னைக்கு மகிழ்வித்த விஜயன்னைக்கு நன்றி நன்றி நன்றி என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி நன்றி தேன்மொழி, மனமார்ந்த நன்றி. ஏதோ ஒர்க்கா பாடல் கேட்கலையா சந்திரமோகனை கூறுகிறார்கள். இரண்டு முறை பொறுமையாக கேட்ட நேர்களுக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு ஆர்ஜே விஜி அக்கா அக்கா விஜி அவர்களுக்கு நன்றி மகிழ்ச்சி என்கிறான். தேங்க்யூ இயக்குனர் அவர்கள். ஏதோ ஒர்க்கா பாடல் கேட்கலையாங்கிறதுக்கு தம்ஸ்அப் ஓகே என்கிறார் சந்திரமோகன் அவர்கள். இசைத்தரம் அருமை சிறப்பு. இயக்குனர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, இது நாள் வரை கேட்காத பாடல் என்கிறார். அவன் என்னைக்கு தான் கேட்ட பாட்டை போட்டான், அவனுக்கு இஷ்டப்பட்ட பாட்டை போடுவான். வேற யாரும் கேட்டாங்களா கேட்கலையான்னு அந்த கவலைலாம் கிடையாது அவனுக்கு. அப்படித்தானே சந்திரமோகன். தேன்மொழி முருகன் அவர்களும் இந்த பாடலை நான் ஒரு நாளும் கேட்கலே, அரிதான பாடலை தேர்வு செய்த சந்திரமோகன் அவர்களுக்கு நன்றி என்கிறார். அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்வர்ணலதா இவர்கள் குரலில் பாடல் சிறப்பு அருமை என்றும் இயக்குனர் அவர்கள் ஏதோ ஒரு புதிர் போட்டிருக்காரு. அரங்க மேரேஜ் செய்ததால் பாடலாவது புரியலது. சந்திரமோகன் அவர்கள் பாடல் நல்லா இல்லையா அக்கா என்கிறார். பாடல் ரொம்ப சூப்பராக இருக்கு. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் வலம் வந்தன. பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பாடல்களை கேட்டு விழித்திருந்து வாட்ஸ்அப் தளத்தில் பதிவு போட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.